ஹைஸ்னாம் இசை அன்பி சனு நசக்பா மைட்டை இசைத பான்தொய்பி சைதாரோ தாவிரி ஆகாஷ்வாணி இம்ஃபால் சந்தோக்சரி மணிப்புரி மட்டம் இசை சிங் மத மதங்கொய்னா குதோல் யஹான்பத தாவிரசி புராய்லாட்பம் இபோயாம ஷர்மகி கொஞ்சல்தா ஹிசம் பிஜோய் சிங்னா சைரிங்பா மணிப்புரி மட்டம் இசை